0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கேட்டு கேட்டு பழகுன, கத்து கட்டு இப்ப ஒண்ணு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.
2: கொஞ்சம்
1: போவது பழகிறேன்டா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഒരു ഹീറോയിൻ സ്ക്രീനിൽ ഫസ്റ്റ് ടൈം വരുമ്പോൾ ഡയറക്ടർ നമ്മൾക്ക് അവ ക്യാരക്ടർ പറ്റി ഇമ്മീഡിയറ്റ്ലി ഒരു ക്ലൂ കൊടുക്കണം. അതിൽ കോസ്റ്റ്യൂം ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மௌனராகம்ல ரேவதி, ஹர் சிம்பிள் சாரீஸ், நேச்சுரல் ஸ்டைலிங், இதெல்லாம் அவளோட கேரக்டர் ஒரு ஆர்டினரி யங் உமன் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு பர்சன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ரோஜால மதுபாலாவோட ஸ்டைலிங் பாருங்க, பிரைட்டான ட்ரெடிஷனல் சாரீஸ், சிம்பிள் ஜுவல்லரி, ரோஜாவோட ரூட்டட் பேக்ரவுண்ட் அண்ட் இன்னசென்ஸ் ரெண்டுமே காஸ்டியூம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஓல்ட் தமிழ் சினிமால பத்மினி, கே ஆர் விஜயா, ஜெயலலிதா மாதிரி ஹீரோயின்ஸ்க்கு சாரி itself ஒரு ஸ்கிரீன் ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, கேரக்டர் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம காஸ்டியூம் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடும். இந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்க, என்ன பேக்ரவுண்ட், ட்ரெடிஷ்னலா, மாடர்னா, சினிமா சம்டைம்ஸ் ஆன்சர்ஸ் ஆல் தீஸ் க்வெஸ்சன்ஸ் த்ரூ ஒன் சாரி. அதுதான் சாரியோட இம்பார்ட்டன்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. பாட்டுக்கு அப்புறம் we will be right back. இது அஹல்யா FM 90.4 and this is RG Hira with you.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. തമിഴ് സിനിമാ റൊമാൻസ് பத்தி பேசும்போது சாரிய ஸ்கிப் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு ஹீரோயின் சாரியில நடந்து வர்ற சீன், பேக்ரவுண்ட்ல மியூசிக், கொஞ்சம் ப்ரீஸ், ஹீரோவோட ரியாக்ஷன், நமக்கு ஆல்ரெடி ரொமான்ஸ் ஃபீல் வந்துடும்ல. பட் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தா எவ்ரி மூவி சாரிய சேம் வே யூஸ் பண்ணல. அலைப்பாயத்தில் ஷாலினியோட ஸ்டைலிங் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரிலேட்டபிள். ஹர் சாரீஸ் டோன்ட் ஃபீல் லைக் அ ஃபேஷன் ஷோ, இட் ஃபீல்ஸ் லைக் அன் ஆக்சுவல் யங் வுமன் லிவிங் ஹர் எவ்ரி டே லைஃப். அந்த நேச்சுரல்னஸ் தான் அந்த லவ் ஸ்டோரிக்கு சாம் கொடுக்கும். 96ல் த்ரிஷா எஸ் ஜானகி தேவி ஹர் சாரீஸ் லுக் கிரியேட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரொமான்டிக் மூட். இட்ஸ் மெச்சோர், எலகண்ட் அண்ட் நொஸ்டாலஜிக். அண்ட் ஓல்ட் தமிழ் சினிமாவில் சாரி அண்ட் சாங் சீக்வன்ஸ் ஆல்மோஸ்ட் இன்செப்பரபிளாக இருக்கும். சாரி மூமெண்ட், பல்லு, அதோட கலர்ஸ், ஃப்ளவர்ஸ், கேமரா இட் செல்ஃப் அந்த ரொமான்ஸோட ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ சம்டைம்ஸ் சினிமா லவ் ஸ்டோரியை ஹீரோ அண்ட் ஹீரோயின் மட்டும் கேரி பண்ண மாட்டாங்க, சாரியும் கொஞ்சம் ரொமான்ஸ் கேரி பண்ணும். ஸோ இப்போ ரொமான்டிக்கான ஒரு ட்ராக் அப்புறம் வி வில் பி ரைட் பேக். இதாக ஹெலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
0: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai Hamari Zimmedari.
2: உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சின்ஸ் 1962.
3: பரிசுத்தியுடையும் பாரம்பரியத்தின்டையும் பொன்னின் திலக்கம் பாலதண்டபாணி ஜுவல்லர்ஸ், BIS 916 ஹால்மார்க் ஸ்வர்ண ஆபரணங்களுடையும், தமிழ்நாடு ஹால்மார்க் வெள்ளி ஆபரணங்களுடையும் விபுலமாய சேகரவும் பணிக்கூலியில் இளவும் பாலதண்டபாணி ஜுவல்லர்ஸ், கொழுஞ்சாம்பாறை, பாலக்காடு.
4: ചെന്തമിഴിന്റെ ഈണമുള്ള പാലക്കാടൻ കാറ്റിനൊപ്പം താളമിട്ട് അഹല്യ FM 90.4 കേട്ട് കൂട്ടുകൂടാം.